रुक। आप सुन रहे हैं रेडियो गाना और इंडिया में अभी सुबह के 10 बज रहे हैं। रेडियो गाना बजाते रहो दिल से। You're listening to Radio Gaana and it's 10 a.m. in India. Keep listening to Radio Gaana. Thank you. Ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ruk ru